வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு

வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு

வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு வாய்குரு